0: ஒரு இரப்போரோயை காணத்திரோய் புக்கின் கொக்கனான பெண்க பூவ கண்வான் நம் தாத்தசிம் மென்னுரியன் திஸ்தா தொவன தொவன தொவன துப்பாக்கி யான் பிரோட்பேன் தாதா கிஃப்டிங் கதையங்கை வோடஃபோன் டுகெதர் வீக்கெண்ட் சிபாத தங்கிரமே அந்த சர்வீஸ் வோடஃபோன் யான் சிபாக்கி நம் தாத்தா நகையரோம் தகுப்பேனகையம் குறக்கி கிரோரோம் மென்னம் தரிப்போன் தி பிரோட்பேன் தாதா Oresta the one at the one at the one at the pot or in a mobile data gifting the broadband data gifting ni kana kon nam pain tangira
1: awa yon kanito wana rakatanwa tanano kawaki